சிறப்பு நிகழ்ச்சி கோவிந்தா போட்டி எனும் சிறப்பு நிகழ்ச்சி எங்கையாவும் முடிவு பெற உள்ளது. நிகழ்ச்சி ஒளிபரப்ப ஏற்பாடு செய்த வந்த தொழில் நண்பர் டொமினிக் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமும் அன்பர் மயிலன் அவர்களும் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

0: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. மெய்யன்பர்களுக்கு வணக்கம். கோவிந்த பெருமானுக்கு கடைபிடிக்கின்ற இந்த புரட்டாசி மாத விரதத்தில் அந்த கடவுளை பற்றி சிந்தனை இருப்பது நல்லது. இந்த வகையில் இப்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோவிந்த பெருமானது பெயரை வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வாய் பாடுகிறார். குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நலமுடை நாராணன் தன் அன்னை நரகம் போகான். வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைக்கத்தால் நானுடை நாரணன் தன் அன்னை நரகம் போகான். நல்ல பண்புள்ள பெயர் கோவிந்தன். இந்த பெயரைத்தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வைத்தால் பிள்ளையை பெற்ற தாய் நரகமாகிய பாதாளத்திற்கு போக மாட்டாள் என்பது பொருள். ஆந்தா என்னும் பெண் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய திருவதியை வணங்காத பகைவர்களை வெற்றி கொள்கிற கோவிந்தனே, உன்னை வாய் நிறைய பாடி எங்கள் விருப்பத்தை பெற்று விரதம் இருந்து அதை முடிகிற போது எங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் பல. அவை எங்கள்கள் நாட்டிலே வாகின்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற மாதிரி கையில் இதுவருக்கு சூடகங்கள் கிடைக்கும், தோல் வகைகள் கிடைக்கும், காதில் இதுவதற்கு தோடுகள் கிடைக்கும், கர்ணப்பூவும் கிடைக்கும், காலில் போட்டு கொள்வதற்கு பாதகம் கிடைக்கும். இன்னும் இவை போன்ற பல நகைகளை நீயும் நப்பி அலையும் சேர்ந்து எங்களுக்கு அணிவிப்பார்கள். அப்புறம் பட்டு ஆடைகள் உடுத்துவோம். பிறகு பால் சோற்றில் நிறைய நெய்யை ஊற்றி எங்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும்படி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீயும் நாங்களும் கூடியிருந்து மகிழ வேண்டும். நம்மாவா நமது பாசுரம் ஒன்றில் பாடுகிறார்.

0: பரஞ்சோதி நீ பரமாய் நின் இகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளை பாதலர்கும் படித்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இந்த பாசுரத்தின் பொருளாவது நீயே எல்லாம் வல்ல கடவுளை இருப்பதால் நீயே பரஞ்சோதி இருக்கின்றாய். உன்னை தவிர வேறு ஒரு பரஞ்சோதி இல்லை. உன்னிடமிருந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின. ஆகவே எங்களுக்கு பரஞ்சோதியாய் இருக்கின்ற கோவிந்த பெருமானே, நாம் எப்படித்தான் உன்னுடைய பண்புகளை எடுத்து சொல்லுவேன். இன்னொரு பாசுரத்தில் இதே கோவிந்தனே, நாங்கள் உன்னை பரிந்து தனிமையிலே வாழுகிறோம். அத்தகைய பிரிவு துயரம் உனக்கு இல்லை. உன் பசுக்களையே விரும்பி அவைகளை மேய்ப்பதற்கு எங்களை விட்டு நீ போய் விட்டாயே. நன்றாக பயத்த பயத்தின் இனிமையான சாறு பாவியான என்னுள்ளே போய் அழுத்தியது. உன்னுடைய இனிய மொழிகளை நினைக்க என் உயிரானது துடிக்கிறதே. இந்த பாசுரத்திலே பசுக்கள் என்ற சொல் விளக்கினத்தை குறிக்காடு உயிர்களை குறிக்கும். எந்த உயிர் கோவிந்தனை தேடி போகிறதா, அந்த உயிரையை கோவிந்தன் ஆட்கொண்டு அருளுவான். பழுத்த பயத்தின் சாராக இருப்பவன் கோவிந்தன். பயச்சாற்றை குடித்தவர்க்குத்தான் அதன் இனிய சுவை தெரியும். கோவிந்தனே பெருமாகளை பாடுகிறவர்களுக்கு தான் அப்பெருமானின் பேரின்பம் கிடைக்கும் என்பது இப்பாசுரத்தின் உளதாகிய விளக்கமாகும். ஆழ்வார்கள் பாடியருள் செய்த இப்படிப்பட்ட பாசுரங்களை பாதி துடிக்கும் போது நமது மனம் உருகி கண்ணீர் தடும்பி உடம்பு தளர்ந்து அப்பெருமானை அடைக்கலமாக கொண்டு விடுகிறோம். அப்பொழுது நம்மிடம் உள்ள அறகங்காரம் அழுகிறது. அயுக்கு பண்புகள் எல்லாம் கழுவ பெறுகின்றன. நாம் துன்மையாகிறோம். அதுவே கோவிந்த பெருமானி விரதத்தின் தத்துவம் என்று சொல்லி என் உரையை நிறைவு பெறுகின்றன. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 நாடியத் போடுமே கேட்ஸ் 91.96 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றன. வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இதே சேனலில் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வருகின்றோம். இன்றைக்கு நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இல்லை வேலை இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவிற்கும் இடமே இல்லை. புரிதல் தான் அன்பு அழகாய் மலர்கிறது.

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாந்த தின்தோல் மணிவந்தான். உன் செவடி செவத்திற்கு அப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மலம் ஆர்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாடு வருவா சோதி வளத்தோடையும் சுதலாடியும் பல்லாண்டு பறிப்போர்ப்புக்கு முடங்கும் அப்பாஞ்சு சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

இந்த புரட்டாசி மாதத்தில் நாமும் கோவிந்தனை மனதார நினைத்து வழிபடுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாடும் அனைத்து உயிர்களும் நலமாக வாட வேண்டும் என்றும் பிரார்த்திப்போம். செல்வம் மட்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவதில்லை. மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, அன்பு, பொறுமை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவையும் நம் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்களாகும். கோவிந்தனை நினைத்திடு, மன அமைதியை பெற்றிடு, நல்ல செயல்களை செய்திடு, நல்வாவை நோக்கிச் சென்றிடு.

0: இன்று காலை சிந்தனை பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வாசமை.
1: With Ajay Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyarangam.

அம்மா உங்களுக்கு திறந்தவரை இன்று முதல் நவராத்திரி விரதம் ஆரம்பமாகிறது. இறைவனின் அருளோடும் மந்தை பராசக்தியின் ஆசையோடும் இன்றைய இந்த அழகான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மன்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம், இன்றைக்கு நம் ஆன்மீக வாழ்வில் மிகவும் சிறப்பான ஒரு நாள். அன்னை பராசக்தியை போற்றி வணங்கும் நவராத்திரி விரதம் தொடங்கும் இந்த புனித நாளில் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி அமைதி அன்பு மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து திகழட்டும்.

நவராத்திரி என்ற சொல்லுக்கு 9 இரவுகள் என்று பொருள். இந்த 9 நாட்களும் அன்னை சக்தியின் மகிமையை போற்றி துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி மகா சரஸ்வதி ஆகிய தேவையின் அருளும் அருளை வேண்டி வழிபடுகின்றோம். அன்னை துர்கை நமக்கு தைரியத்தையும் வலிமையையும் அருளுகின்றார். அன்னை மகாலட்சுமி நம் வாழ்வில் செல்வத்தையும் வளத்தையும் வழங்குவாள் என்று நம்புகிறோம். அன்னை சரஸ்வதி கல்வி, ஞானம், கலை மற்றும் நன்றி நல்லறிவின் அடையாளமாக திகழ்கிறார். இந்த 9 நாட்களும் நாம் இறைவனை நினைத்து வழிபடுவதன் நம்முடைய மனதையும் தூய்மைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும்.

விரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நம்மனதில் இருக்கும் கோபம், பொறாமை, அகந்தை போன்ற தீய எண்ணங்களை குறித்து அன்பு, பொறுமை, இரக்கமுன்மை போன்ற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதுதான் விரதத்தின் உண்மையான நோக்கமாகும். உணவு முறையில் விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை கடைப்பிடிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்களும் மனதார அன்னையை நினைத்து வழிபட்டு பிறருக்கு உதவி செய்து நல்ல செயல்களை செய்வதன் மூலம் இந்த புனித நாட்களை சிறப்பிக்கலாம்.

நவராத்திரி என்றாலே நாம் நினைவுக்கு வருவது கொழு, குத்துவிளக்கு பூசை, சூண்டல் பிரசாதம். ஆனால் இந்த நவராத்திரியில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம் மனதில் அன்பை வளர்ப்போம், நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், பெற்றோரை மதிப்போம், குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுப்போம், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாட முயற்சி செய்வோம்.

சில நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண நாட்களாக கடந்து செல்லும். ஆனால் சில நாட்கள் நம்முடைய மனதிற்கு புதிய நம்பிக்கையையும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை புதிய உற்சாகத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காலகட்டம் தான் இந்த நவராத்திரி. இன்று அன்னை சக்தியை வழிபட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் விரதத்தை தொடங்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

நவராத்திரி என்ற சொல்லை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். நவ என்றால் ஒன்பது, ராத்திரி என்றால் இரவு. ஆகவே நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகளை குறிக்கிறது. இந்த ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியின் பல்வேறு வடிவங்களை வழிபட்டு அவருடைய அருளையும் ஆசியையும் வேண்டுகின்ற புனிதமான நாட்களாகும். நவராத்திரி நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கற்றுக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், தீமையை எதிர்த்து நம்மை வெல்ல வேண்டும், அறியாமையே நீக்கி ஞானம் பெற வேண்டும், பயணத்தை வென்று தைரியத்தோடு வாழ வேண்டும் என்பதாகும். நம் வாழ்க்கையில் பல சவால்கள் வருகின்றன. சில நேரங்களில் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை தொடர்பான கவலை, குழந்தைகளின் எதிர்காலம் என பல விஷயங்களை நம்முடைய மனதை பாடிக்கின்றன. அந்த நேரத்தில் நாம் இறைவனை நினைத்து மன அமைதியையும் நம்பிக்கையையும் பெறலாம்.

many more happy returns of the day. இன்றைக்கு நாட்டுக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு ஃப்ரீ கம்ஃபிளாக உரை சேர்ந்த திருமதி வாணி சிதம்பரம்மா அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிறார். அவருடைய துணைவன் அஸ்வின் மேலும் அறிஞன் கண்ணகி புபாலன் தேவன் ஆகியோரின் சார்பிலும் இந்த வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ஆசனால் உரை சேர்ந்த திரு சிவன் முருகன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். அவருடைய துணை அவருடைய மனைவி சாமிலா மேலும் மகேந்திரன் பத்மினி அஸ்வின் பாமிலா ஈசன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக எந்த பாடலின் அமீப ஊரைச் சேர்ந்த கலன் நாஜல் ஆறுமுகம் அருளன் சிவன் நாயக்கன் ஜாசன் சாமு பிள்ளை கிருஷ்ணா பவாடே மேபக் புவான மேபக் ஸ்ரீ விநாயக சீதாராமன் திருக்குள் சங்கத்தார்கள் டிராவிடன் சர்க்கிள் குடும்பினர்கள் ஆகியோர் குடும்பமுடன் நாம் வழங்குகின்றோம். இதே வாட்டை நாம் ஃபோஜிசா கூறச் சேர்ந்த அம்ம பார்வதி அஞ்சலி கண்ணன் நிவேத நிவாடன் ஆகியோர் குடும்பமுடன் நாம் வழங்குகின்றோம்.

அம்பர்களை நவராத்திரி என்பது வெறும் ஒரு பந்தகை மட்டுமல்ல, நம் மனதை சீர்படுத்தி நம்முடைய நல்ல குணங்களை வளர்த்துக்கொள்ளும் ஓர் ஆன்மீக வாய்ப்பாகும். ஆகவே அன்பான அன்பர்களை, இந்த 9 நாட்களையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.